0: நிலாவின் சவசத்து நாய் விசாய்
1: லைவ் FM.LK
2: வேஹஸ் நிவன ரித்மய www.liveFM.LK.

0: இரவு சவச பகாய் லங்காவே விழாவே
1: ருகுநட ரஜரட்ட சிங்கடகலட www.livefm.lk
2: livefm.lk

0: பாந்தர பகை லங்காவே வெலாவேங்
1: Live FM.LK
2: தியுல பிட்டியட்ட கமுரு பிட்டியட்ட நாவல பிட்டியட்ட கல் பிட்டியட்ட www.livefm.lk www.livefm.lk